உள்ளக தொட்டு கோரம் சிக்கிப்பட்ட ராணி ஜுலி ஜுலி துளி சலுச்சு மித்தி மன்னுக்கு நவுச்சு டாணி மன்னம சாச்சி ஏ இல்லக தொட்டு கோரம்